கமல ஹாரி தாரி மாய் மீர் மனவிகார் மனன மோன முரளிதார் கிருஷ்ண ஜெய் ஜெய்.